வேங்கமெட்டோ பங்கை மதுபார சாந்த சாது முன்மன் பிரணாம் குணகன் முதாமார் பர காஞ்சு அர்ணர் பர் பாஞ்சான் கண் பிரணாம் முன்மன் சுலாமார் நரே கண்டு பர் நரே மண்டு கண் பவன ஆசி முன்மன் பிரகாஷ் குணகன் பிரணாம் ஜல் தர்ம தாமியான் சுஜியாங்காசன பாங்கு உபமா பார்காத் மிதுதார் ஜல் தர மாண்டு தேசபேசிய பாண்டு ஜல்தால மகாந்தோ தேசபேசியந்த கண் பவன ஆசுத்ரத் தர்தராசுயா ஜன்பாஹி கேசதா ஓங்காரியாது கதனியநாது கல்கண்ட கேலு குருவர கால் கர் கர் பிரணாம உஞ்சத் சரண நாமயான் சிஜி காத்து அஜிஜன பாத்து அஞ்சஞ்சு காத்து அந்தரஞ்சு பாத்து அண்டோட்டு பண்டாரி அண்டோட பாரி அடிஷ்டு தர்ம அதிஷ்டு கர்ம ஆணு பிரணனந்த தாத்தா மஹந்த ஹர்பூல மன சாந்த தவ பிரசாத் கருணாலயா ஹே ஹர் காலியா ஹே கலகண்டன ஹே மகமண்டன ஹே ஜெகதீஸ்வர ஹே பரமேஸ்வர ஹே கலகாரண ஹே சர்வபாரண ஹே திரத்கி தரண ஹே ஜெககி கரண ஹே மான மானியா ஹே ஜக ஜானியா ஹே சர்வங் பர ஹே சர்வங் கர ஹே சர்வபாச ஹே சர்வநாச ஹே கருணா கர ஹே விஸ்வம்பர ஹே சர்வீஸ்வர ஹே ஜெகதீஸ்வர ஹே பிரம்மண்ட ஹே கலகண்ட ஹே வர்தி பர ஹே கருணா கர ஹே ஜப ஜப சபா தப ஹே கிருத கிருத அமிர்த அமிர்த ஹே அமிர்த அமிர்த ஹே கருணா கிருத ஹே கிருத கிருத தரணி திருத ஹே அமிர்தேஸ்வர ஹே பரமேஸ்வர ஹே அகிருத கிருத அமிர்த அமிர்த ஹே அஜப கிருத அமிர்த அமிர்த ஹே நிரநாயக ஹே கலகாயக ஹே விஸ்வம் பர ஹே கருணாலய ஹே நிருபநாயக ஹே சர்வபாயக ஹே பகுபஞ்சன ஹே ஹர் கஞ்சன ஹே ரிப தாபன ஹே ஜப ஜாபன ஹே அகலங்கிருத ஹே சர்வகிருத ஹே கர்த்தா கர ஹே ஹர்தஹர ஹே பரமாத்ம ஹே சர்வாத்ம ஹே ஆத்ம வாச ஹே ஜாஸ் கே ஜாஸ் ஹே பிஜங்க பிரயாத் ஷம்ப நமோ சூர சூரியே நமோ சந்திர சந்திரே நமோ ராஜ ராஜே நமோ இந்திரேந்திரே நமோ அந்தகாரி நமோ தேஜ தேஜே நமோ பிருந்த பிருந்தே நமோ பீஜ பீஜே நமோ ராஜசிங் தாமசிங் சாந்த ரூபே நமோ பரம தத்தங்க தத்தங்க ஸ்வரூபே நமோ ஜோக ஜோகே நமோ ஜான ஜானே நமோ மந்திர மந்திரே நமோ தியான தியானே நமோ ஜோதி ஜோதே நமோ ஜான ஜானே நமோ போஜ போஜே நமோ பான பானே நமோ கலய கருத நமோ சாந்த ரூபே நமோ இந்திரேந்திரே நாதங்க பூதே அலங்கார ரூபே அலங்கார அலங்கே நமோ ஆச ஆசே நமோ பாங்க பாங்கே பங்கி ஸ்வரூபே அனங்கிய நாமே திருபங்கி திருகாலே அனங்கிய காமே ஏக அஸ்ரீ சந்த அஜய லய பயவ புவ ஜுவ நாச காச கஞ்ச பஞ்ச லக பக அகால்யா லலி கபேக அநாம காம காட்ட அநாதி பிரமாதே அஜோனிய முனி ந ராகே ந ரங்கே ந ரூபே ந ரேகே கர்ம பர்ம கஞ்சே லேகே பஜங் பிரயாத் ஷம்ப நமாஸ்தல பிரணாமே சமாஸ்தல பிரணாசி கஞ்சல நாமே சமாஸ்தல நிவாசே நிரகாமங் பிபூதே சமாஸ்தல ஸ்வரூபே கர்மங் பிரணாசி சுதர்மங் பிபூதே சதா சச்சிதானந்த சதரங் பிரணாசி கிரீமல் கனிந்தா சமாஸ்தல நிவாசி அஜாய பிபூதே கஜாய கனிமே ஹரியங் கரியங் கிரீமல் ரஹிமே சத்ரஜகர்வர்த்தி சத்ரஜகர்புகுதே சுயம்பௌ சுபங் சர்வதா சர்வஜுகுதே துகாலங் பிரணாசி தயாலங் ஸ்வரூபே சதாங்க சங்கே அபங்கங் பிபூதே சத்ரஜகர்வர்த்தி சத்ரஜகர்புகுதே சுயம்பௌ சுபங் சர்வதா சர்வஜுகுதே துகாலங் பிரணாசி தயாலங் ஸ்வரூபே சதாங்க சங்கே அபங்கங் பிபூதே சத்நாம் ஸ்ரீ வாஹிகுரு ஜி தவ பிரசாத் ஸ்வையே கோ ஓங்கார் சத்குரு பிரசாத் தவ பிரசாத் ஸ்வையே பாத்ஷாஹி தசமி ਸਰਾਵਕ ਸੁਧ ਸਮੂਹ ਸੁਧਾਨ ਕੇ ਦੇਖ ਪ੍ਰਯੋਗ ਕਰ ਜੋ ਜਤੀ ਕੇ ਸੂਰ ਸੁਧਾਰ ਦਿਨ ਸੁਧ ਸੁਧਾ ਦੇ ਸੰਤ ਸਮੂਹ ਵਰੇਕ ਮਤੀ ਕੇ ਸਾਰੇ ਦੇਸ਼ ਕੋ ਦੇਖ ਰਹੇ ਹੋ ਮਾਤ ਕੋ ਨ ਦੇਖਿਤ ਪ੍ਰਾਣ ਬਦੀ ਗਏ ਸ੍ਰੀ ਭਗਵਾਨ ਕੀ ਭਾਈ ਕਿਰਪਾ ਹੂੰ ਤੇ ਕਰਤੀ ਬਿਨੇ ਕਰਤੀ ਗਏ ਮਾਤੇ ਮਤੰਗ ਜਰ ਜਰ ਸੰਗ ਅਨੁਭਵ ਤੰਗ ਸੁਰੰਗ ਸਵਾਰੇ ਕੋਟ ਤਰੰਗ ਕੁਰੰਗ ਸੇ ਗੁਦਦੇ ਪਾਉਣ ਕੇ ਗਾਉਣ ਕੋ ਜਾਤ ਨਿਵਾਰੇ ਭਾਰੀ ਭਜਾਨ ਕੇ ਬੂ ਬਲੀ ਵਿਧ ਨਿਆਵ ਸੀਸ ਨ ਜਾਤ ਵਿਚਾਰੇ ਤੇ ਭਏ ਤੋ ਕਾਂ ਭਏ ਭੂਬਦ ਅੰਤ ਗੁਣਾਂਗੀ ਪਾਇ ਪਦਾਰੇ ਜੀਤ ਫਿਰੈ ਸਭ ਦੇ ਸੁਧਾਨ ਕੋ ਬਾਜ ਚਟੋਲ ਮਰਦੰਗ ਨਗਾਰੇ ਗੁੰਜਤ ਗੂੜ ਗਜਾਨ ਕੇ ਸੁੰਦਰ ਹਿੰਸਤ ਹੈ ਅਜਰਾਜ ਹਜ਼ਾਰੇ ਭੂਤ ਭਵੇਖ ਭਗਵਾਨ ਕੇ ਭੂਬਦ ਕੌਣ ਗਣੇ ਨਹੀਂ ਜਾਤ ਵਿਚਾਰੇ ਸਰੀ ਪਾਤ ਸਰੀ ਭਗਵਾਨ ਭਜੇ ਬਣੇ ਅੰਤ ਕੋ ਅੰਤ ਕੇ ਨਾਮ ਸੁਧਾਰੇ ਤੀਰਥ ਨਾਨ ਦੈਦਮ ਦਾਨ ਸੁਸੰਜਮ ਨੇ ਮਨ ਏਕ ਵਸੇਖੈ ਵੇਦ ਪੁਰਾਣਕ ਦੇਵ ਕੁਰਾਣ ਜਮੀਨ ਜਵਾਨ ਸੁਵਾਨ ਕੇਖੈ
ਔਣ ਆਹਾਰੂ ਜਤੀ ਜਤਾਰ ਸਭ ਸਭ ਚਾਰ ਹਜ਼ਾਰ ਕੇ ਦੇਖੈ ਸ੍ਰੀ ਭਗਵਾਨ ਭਜਵਨ ਭੂਪਤ ਏਕ ਰਤੀ ਬਿਨ ਏਕ ਨਾ ਲੇਖੈ ਸ਼ੁੱਧ ਸਪਾ ਦੁਰੰਤ ਦਵਾਹ ਸੁਸ਼ਾਸਨਾ ਦੁਰਜਾਨ ਦਲੈਂਗੇ ਪਾਰੀ ਗੁਮਾਨ ਪਰੇ ਮਨ ਮੈਂ ਕਾਰੂ ਪਰਬਤ ਪੰਖਲੇ ਨਾ ਲੈਂਗੇ ਤੋਰ ਹਰੀਨ ਮਰੋਰਮ ਵਾਸਨ ਮਾਧਿਮ ਦੰਗਰ ਮਾਨ ਮਲੈਂਗੇ ਸ੍ਰੀ ਪਦ ਸ੍ਰੀ ਭਗਵਾਨ ਕਿਰਪਾ ਬੇਨੂ ਤਿਆਗ ਜਹਾਨ ਨਦਾਨ ਚਲੈਂਗੇ ਵੀਰ ਅਪਾਰ ਵੱਡੇ ਬਰਿਆਰੂ ਅਬਚਾਰੇ ਸਾਰ ਕੀ ਧਾਰ ਬਛਈਆ ਤੋਰਤ ਦੇਸ ਮਲਿੰਦ ਮਵਾਸਨ ਮਾਤਿਕ ਜਾਨ ਕੇ ਮਾਨ ਮਲਈਆ ਗਾੜੇ ਗੜਾਨ ਕੋ ਤੋੜਨ ਹਾਰ ਸੁਬਤ ਨੀ ਜਗ ਚਾਰ ਲਵਈਆ ਸਾਹਿਬ ਸ੍ਰੀ ਸਭ ਕੋ ਸਰਨਾਇਕ ਜਾਚਕਾਨੇਕ ਸੁ ਏਕ ਦਵਈਆ ਦਾਨ ਪਦੇ ਫਨੰਦਨ ਸਾਜਰ ਭੂਤ ਭਵਿੱਖ ਭਗਵਾਨ ਜਪੈਂਗੇ ਜੀਵ ਜਿਤੇ ਜਲ ਮੈਂ ਪਲ ਹੀ ਪਲ ਮੈਂ ਸਭ ਥਾਪ ਦਪੈਂਗੇ ਪੁਨ ਪ੍ਰਤਾਪਨ ਵਾਟ ਜੈਤ ਤੋਨੂੰ ਬਾਪਨ ਕੇ ਬਹੁ ਪੁੰਜ ਖਪੈਂਗੇ ਸਾਧ ਸਮੂਹ ਪ੍ਰਸੰਨ ਫਿਰੈ ਜਗ ਸਤਰ ਸਭ ਲੋਕ ਜਪੈਂਗੇ ਮਾਨਵ ਇੰਦਰ ਗਜਿੰਦਰ ਨਰਾਤਵ ਜੋਂਤਰ ਲੋਕ ਰਾਜ ਕਰੈਂਗੇ ਕੋਟ ਸ਼ਨਾਨ ਗਜਾਦਿਕ ਦਾਨ ਅਨੇਕ ਸਵੰਬਰ ਸਾਜ ਭਰੈਂਗੇ ਬ੍ਰਹਮ ਮਹੇਸ਼ਰ ਬਿਸਨ ਸਜੀ ਪਤ ਅੰਤ ਪਸੇ ਜੰਭਾਸ ਭਰੈਂਗੇ ਜੇ ਨਰ ਸ੍ਰੀ ਪਦ ਕੇ ਪਰ ਸੈਂ ਭਾਗ ਦੇ ਨਰ ਫੇਰ ਨਾ ਦੇ ਤਰੈਂਗੇ ਕਹਾਂ ਭਇਓ ਜਦੋਂ ਲੋਚਨ ਮੂੰਦ ਕੇ ਬੈਠ ਰਹੇ ਭਗਤਿਆਂ ਲਗਾਇਓ ਉਹਨਾਂ ਹਾਥ ਫਿਰਿਓ ਲਈ ਸਾਧ ਸਮੁੰਦਰ ਨੇ ਲੋਕ ਆਇਓ ਪਰ ਲੋਕ ਆਇਓ ਬਾਸ ਕੀ ਵਖਿਆਨ ਸੋ ਬੈਠ ਗਏ ਐਸੇ ਹੀ ਐਸੇ ਸੁਬਹਿ ਬਤਾਇਓ ਸਾਚ ਕਹੋ ਸੁਣ ਲਿਓ ਸਭੈ ਜਿਨ ਪ੍ਰੇਮ ਕੀਓ ਤਿਨ ਹੀ ਪ੍ਰਭ ਪਾਇਓ ਕਾਹੂ ਲੈ ਪਾਹਨ ਪੂਜ ਧਰਿਓ ਸਿਰ ਕਾਹੂ ਲੈ ਲਿੰਗ ਘਰੇ ਲਟਕਾਇਓ ਕਾਹੂ ਲਖਵਾਰ ਬਾਚੀ ਦਿਸਾਵੈ ਕਾਹੂ ਪਛਾ ਕੋਸੀ ਸੁਨਵਾਇਓ ਗਊ ਬਦਾਨ ਕੋ ਪੂਜ ਤੈ ਪਾਸ ਗਊ ਮਰਦਾਨ ਕੋ ਪੂਜਨ ਦਾਇਓ